0: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
1: எழுத்திற்கு அகரம் போல் இறையே உலகின் முதலாகும்.
2: The alphabet begins with the letter A. Likewise, the beginning of the universe is God.
0: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல.
1: விருப்பு வெறுப்பு இல்லாதானே சேர்ந்தார்க்கு துன்பம் இல்லை.
2: There is no suffering for those who are in communion with the one who is above the human frailties of desire and hatred.
0: பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்.
1: ஐம்புலன்களை வென்றார் வழி நின்றார் நீடு வாழ்வார்.
2: Those who walk the path of the one who has triumphed over the traps of the five senses will have long and happy lives.
0: தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
1: நிகரில்லானை சேர கவலை நீங்கும்.
2: Seek refuge with the one who is matchless to see your troubles and anguish vanish.
0: செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார்.
1: அரியன செய்வோர் பெரியோர் செய்யார் சிறியோரே.
2: Great men do great things. The absence of greatness is the mark of small men.
0: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு.
1: ஐம்புலன் அறிவே உலகறிவாம்.
2: Those who fully understand the nature of the five senses attain true knowledge of the universe.
0: குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது.
1: குணமுடையோரின் கணப்பொழுது கோபத்தில் இருந்தும் ஒருவரை காத்தல் அரிது.
2: There is no defense against the anger of a righteous person.

நேயர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன மங்கினி பாண்டியரை, அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு வேலை வைத்து விடாதீர்கள்
2: அண்ணா. கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம். இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.
3: மன்னா.
1: என்ன?
3: வல்லவராயனம் இருந்து ஓலையோடு புறா வந்துள்ளது.
1: ஆஹா, என்ன கணம், என்ன கணம். மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள்.
3: உத்தரவு அண்ணா. ஓலை,
2: இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை. இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு.
4: GCSMR, Global Center for Siddha Medicine and Research.

0: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சும்மா வெள்ளாசு

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பத்தும் பத்தும் வாடப்போரா, பத்தும் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீத்தும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ.

0: வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்க லேடி.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: வா, நான் வாங்க.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
1: ஓ, பாட வேண்டுமா?
2: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆ.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள்.

மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: தெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மற்றும் வாஷிங்டன் வட்டார தமிழ் இலக்கிய ஆய்வுக் கூட்டம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் திருக்குறள் கட்டுரை போட்டி. இப்போட்டியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் அமெரிக்காவில் வசிக்கும் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்குள் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியராக இருக்க வேண்டும். இப்போட்டிக்கான கட்டுரைகளை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் மார்ச் 31, 2022. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதற் பரிசாக 1000 அமெரிக்க டாலர்களும், இரண்டாம் பரிசாக 500 அமெரிக்க டாலர்களும், மூன்றாம் பரிசாக 250 அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படுகிறது. மேலும் போட்டியின் விதிமுறைகள், தலைப்புகள் பற்றி அறிந்து கொள்ள www.tsgwdc.org என்ற வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க வலைதள பக்கத்தை பார்க்கவும். நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: என்னோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ?
3: கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ?
4: கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா?
2: டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா.
3: நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்டா, அடுத்த மேனேஜர் யாருடா?
4: நான் தான். நீதான்
5: என்ன? டேய் ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள.
1: ஐந்து புலன்களாகிய இன்பம் பெண்ணிடமே உள்ளது.
2: She holds the potential pleasures of all five senses: words to listen to, and a body to gaze at, touch, smell, and taste.
0: பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து.
1: காதல் நோய்க்கு காதலியே மருந்து.
2: What I suffer is the affliction of love, caused by her. For other illnesses, the cure is elsewhere. But for this one, she herself is the cure.
0: நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள்.
1: நீங்கினால் சுடவும் நெருங்கினால் குளிரவும் அவள் எங்கு கற்றாள்?
2: I don't know from where she acquired this strange fire. It inflames me with love when I'm away from her, but cools and comforts me when I'm near her.
0: உருதோறு உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல்.
1: தொட்டால் உயிர் தழைக்கும் அமிழ்தம் அவள் தோல்.
2: Caressing her shoulders revives my drooping spirit, as though her shoulders have some magical divine power.
0: ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன்.
1: ஊடல் உணர்தல் கூடலே காதலர் கின்பம்.
2: Little quarrels and reconciliations, followed by physical communion, are fruits enjoyed by intense lovers.
0: அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் சேயிழை மாட்டு.
1: நூலறிவு பெருந்தோறும் அறியாமை உணர்தல் போன்றதே கூடல் இன்பம்.
2: Make every intimate physical union a new discovery of joy.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியாம தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா சிவகாமி. எல்லாரும் போயிட்டா கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி பாலன் தம்பிட்டேன். எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டா தான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கையால் அந்த சத்தத்தை உண்டாக்கிட்டா.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topic like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
2: என்ன மாங்கினி பாண்டியரை அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு வேலை வைத்து விடாதீர்கள்.
3: கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம். இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.
4: மன்னா,
2: என்ன
4: வல்லவராயனம் இருந்து ஓலையோடு புறா வந்துள்ளது.
2: ஆஹா, என்ன கணம், என்ன கணம்! மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க.
4: உத்தரவு மன்னா. ஓலை,
3: இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை. இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு.
5: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றம்

மாற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதைச் சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன், பாட வந்திருப்பவர் கணியன்.
1: நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமே சக்கி என்று சரண வைதினேன். நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமா உன்னை

0: கண் பாராயோ, ஒன்னது சேராயோ, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு. இதோ இன்றைய மெட்டிக்கல் புதுசை இலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நாம் இப்போ அடுத்து கேட்க இருக்கிற நிகழ்ச்சி ஸ்மில் நேரம். ஆமாங்க, ஸ்மில் நேரம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரமகுமார் சக்திவேல். இந்த ஸ்மில் நேரத்தில் நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி வர்றாங்க. அந்த பாடல்களில் தேர்வு செய்த சிறந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம கேட்க இருக்கிற அழகான பாடல் மதுரை மாளிகையில் மந்திர மாளிகளால் அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாஷ் ரங்கதுரை. இந்த பாடலை நம்மளுக்காக பாடி அனுப்பியிருக்கவங்க திரு சுந்தரராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து. கூட பாடியிருக்கவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவங்கள். பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான பாடல் RRR அப்படின்ற திரைப்படத்தில் வந்து கொம்பா உன் காடா அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க செல்வி ஹாஷினி. இந்த பாடலை கேட்கும் பொழுது இது நிஜமாவே திரைப்படத்தில் வர பாடல் தானா, அந்த பாடல் எடுத்து பாடப்பட்ட பாடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற அழகான பாடல் பாரதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற அழகான பாடலுங்க. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க செல்வி யாழினி அவர்கள், ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவிலேருந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற அழகான பாடல் இளமை ஊஞ்சல் அடிக்கிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை நம்மளுக்கு சிறப்பாக பாட அனுப்பியிருக்காங்க மலேசிய பாடகர் திரு திலீப் பெருமன் அவர்கள். உங்களுடைய குரலும் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: நேர்களே, நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் என்ன பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட பாடலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443644336. அடுத்த வாரம் இன்னும் அழகான பாடலோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராம்குமார் சக்திவேல். நன்றி, வணக்கம்.
1: உங்க வேலை என்ன தெரியுமா?
2: சொல்லுங்க.
1: என்ன நடந்தாலும் கிரௌட என்கிட்ட அண்ட விடாதீங்க, அது எனக்கு சேராது.
3: குறுக்க விழுந்து குறுக்கள் போறதுல போறா போல வீட்டுக்கு ஆட்டை போறது கால தேர்றது மாதிரி நம்ம
4: வீட்டுக்கு.
1: அவன் தான் வளைஞ்சின்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் இன்னும் இன்னும் இன்னும் எனக்கு உதவிட்டு கிடக்குறேன். இந்த பாரு, டயர்ல போய் விழுணும், தெரியுது அவனுக்கு? போடா
4: அவே
1: பண்ணது
4: அவே பண்ணது உள்ள என்ன அடிக்கீங்க? ஏய் வாயா வாயா, சீக்கிரம் வாயா, சட்டு புடி வேலைய முடிச்சு கஞ்சிய குடிக்கணும். நீயா கரெக்டா ஏத்து. ஐயோ,
1: மூதேவி மூதேவி, வண்டி எங்க நிக்குது? இவன் எங்க விழுகுறா பத்தியாடா?
5: என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுகுறான்? ஒருவேளை காக்கா வலிப்பா இருக்குமோ?
1: அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா?
5: நான் அடிச்சு கொல்ல பார்த்தேன். பையன் ஓடி வரத பாத்துட்டு 10 அடிக்கு முன்னாடியே வண்டியை
1: நிறுத்திட்டேன். நீ அடிச்சு அடி எல்லாம் 10 அடி தாண்டி போய் வந்திருக்கான்.
5: ஏங்க சத்தியமா, நான் அடிக்கலங்க.
1: என்னடா அடிக்கலன்னு கிட்டு இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்ததை பார்த்து பதறி போய் தான் ஓடியாரன்.

0: குட்டு குட்டு குட்டுது. அந்த பிள்ளை புலப்பானா புலக்கலையா தெரியல எனக்கு.
1: ரத்தமா அதெல்லாம் வரவே இல்லையா?
0: நாங்க சொல்ல போய் அப்பா ஓபனாயி மேல வந்து பீச்சிக்கிட்டு இருக்கின்ற
2: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக அப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சுவையான டர்க்கி, அதாவது வான் கோழி, ஒரு கிரட்டல் குழம்பு மாதிரி எப்படி வைக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து சூப்பரான நல்ல டேஸ்டான கறியாக இருக்கும். இந்த வான் கோழி நான் ஊரில் இருக்கிற நான் ஒரு நாளுமே சாப்பிட்டது கிடையாது. எங்கள் ரோட்டில் ஒரு பாட்டி இருந்தவ, அவள் வளர்ப்பா இந்த வான்கோழி. அவள் நிறைய வளர்ப்பா, வளர்த்துட்டு மாதத்துக்கு ஒருக்கா அவள் அடித்து ரெண்டு வான்கோழி அப்படியே அடிப்பாள். அடித்து அதை பங்கு போட்டு எல்லோரும் பிரித்து எடுத்து சமைப்பாங்க. அது அது இந்த வான்கோழி நல்ல பெருசாக இருக்கும். அப்படி தான் அவங்க சமைப்பாங்க. ரெண்டு அப்படி அடித்து ஒரு மூன்று நாலு ஃபேமிலி சேர்ந்து அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அதை பார்த்தா நான் சாப்பிட்றது இல்லை. இங்கே வந்து நான் கனகாலமாக நான் சாப்பிடாமல் இருந்தேனான். பிறகு ஒருக்கா தான் ஒரு ஆள் சொன்னால், நீங்கள் இதை ஒரு குழம்பு மாரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும், சிக்கனை விட நல்லா இருக்கும்னு சொல்லி டேஸ்டில். சரியண்டு ஒரு நாள் நான் வாங்கி சமைச்சேனான். ஆட்டுக்கறியே மிஞ்சுற அளவுக்கு டேஸ்டாக இருந்தது. உண்மையாகவே நான் முதல் ஒரு டர்க்கி டிஷ்லேயும் நான் இது சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் வந்து எங்களை வீட்டை வந்தவங்க அதை சாப்பிட்டுட்டு இங்கே ஆட்டில் கொழுப்பு இல்லைன்னு சொல்லி கூட சொன்னாங்க. அப்போ நான் இல்லை, இது டர்க்கி வான்கோழி என்று சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அந்த என்ன அந்த கால் எல்லாம் வந்து மொத்தமாக ஒருடைய ஆட்டுக்கு கால் மாதிரியே இருந்தது. அப்போ அவங்க நம்பவே இல்லை. பிறகு அந்த மச்சையை பார்த்து தான் சொன்னா, பிறகு மச்சையை எடுத்து பார்த்து தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க நான் சொன்னது உண்மைதான். அந்த மீட்டும் அப்படித்தான் இருக்கும். அப்ப இதுக்கு வந்து நீங்க இந்த பிரஸ்ட் மீட் எடுக்க கூடாது, அது உண்மையில டேஸ்டா இருக்காது, கறிக்கு டேஸ்டாவே இருக்காது. நீங்க அந்த தொடையோட சேர்ந்த கால் பகுதி அதை எடுத்துட்டு அதோட அந்த பீன்ஸும் சேர்த்து சமைக்கிறதுல தான் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரேவி அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த கொஞ்சம் திக்கான கிரேவி அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் பார்ப்போம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், டர்க்கியில் வந்து இந்த ஃபேட் குறைவு, அப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ், அது அவங்கெல்லாம் நிறைய வடிவாக அந்த டயட் பண்றாங்களெல்லாம் இதை நிறைய சாப்பிடலாம் வடிவா. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இப்போ சொல்றேன். ஒரு தொடையோட சேர்ந்த அந்த காலும் சேர்ந்து அந்த அந்த அது ஒன்று, மற்றது ரெண்டு விங்ஸ் சேர்த்து நான் இப்போ ஒரு கறிக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடக்கூடிய கறிக்கு அது தாராளமாக போதும். அதுக்கு கூட போடுறதுக்கு உருளைக்கிழங்கு, அந்த சின்ன சின்ன உருளைக்கிழங்கு இருக்குதானே, அந்த பேபி பொட்டேட்டோஸ்னு சொல்லுவாங்க, அந்த பொட்டேட்டோஸ் அது கொஞ்சம் வாங்கி அது ஒரு இந்த நான் சொன்ன அளவு டர்க்கிக்கு ஒரு ஏழு எண்ணிக்கையில் வாங்கி கொள்ளுங்க. வாங்கிட்டு அது மற்றது இறைச்சிக்கான இறைச்சிக்கு நாங்கள் பாவிக்க சமைக்கிறதுக்கு பாவிக்கிற மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உரைப்பு நீங்கள் குறைய சாப்பிட்றேன்னா நீங்கள் குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு வாசனைத்தூள் வேணும். அந்த வாசனைத்தூள் வந்து செய்கிறதுக்கு ஒரு 10 கிராம் கருவாப்பட்டையெண்டா, 10 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கராம்பு, இதை அவ்வளோத்தையும் நீங்கள் ஒரு உரலில் போட்டோ அல்லது மிக்சியில் போட்டோ நல்லா அடித்து கிரைண்டரில் போட்டோ நல்லா பவுடராக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைன் பவுடராக அடித்து வச்சுக்கொள்ளுங்க. அதை போட்டு அடித்து எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க, அந்த வாசம் போகாமல். நல்ல பெரிய பம்பாய் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது இஞ்சி உள்ளி பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு, அது ரெண்டும் சேர்த்து அரைச்சி அந்த பவுடரையும் வச்சுக்கொள்ளுங்க. பிறகு இன்னும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம் வேணும் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை ஒரு கொத்து ரொம்ப அது கிடைச்சா வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, அது 1-2 துண்டு. மற்றது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மற்றது மஞ்சத்தூள் 1/2 கரண்டி, உப்பு சுவைக்கேற்ப, இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துக்கொள்வோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த டர்க்கியை வடிவா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவிட்டு நீங்கள் வடிவா அதை துண்டு துண்டுகளாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு எடுத்து அதை தண்ணி இல்லாமல் அதை வடிய விட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த உருளைக்கிழங்க நீங்கள் 2-2 பாதியாக வெட்டி தோலெல்லாம் சீவிட்டு 2-2 இதாக வச்சு அதை ஒரு இடத்துல வச்சு அதையும் ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. நான் இதில் சொல்ல மறந்துட்டேன், 2 செத்த மிளகாய், செத்த மிளகாய் 2 அல்லாட்டி பச்சை மிளகாய் 2. இது செத்த மிளகாய் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வானிலையில் வானிலையில் இல்லை சட்டிக்கில் ஒரு திக்கான சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு நல்லா இந்த டர்க்கிக்கு இந்த எண்ணெயில் விட்டு அதை நீங்கள் சூடாக்குங்க. எண்ணெய் சூடாகி வரைக்கில் இந்த செத்த மிளகாயை, இந்த செத்த மிளகாயை அதுக்குள்ள போடுங்க முதல்ல. பிறகு அந்த செத்த மிளகாய் போட்ட கையோடைய எண்ணெய் கொடும் சூடாக இருக்கக்கூடாது, லைட்டான சூடு இருக்கல. பிறகு அந்த பெருஞ்சீரகம் முழுசான பெருஞ்சீரகத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் வாட்டினீங்கன்னு சொன்ன அந்த கொஞ்சம் பொரிஞ்சு கொஞ்சம் சாதுவாக பொரிஞ்சு வரணும், கணக்க பொரியக்கூடாது, சாதுவாக பொரிஞ்சு வரும். அப்போவே அந்த செத்த மிளகாயோட வாசமும் பெருஞ்சீரகத்தில் வாசமும் வர தொடங்கின உடனே இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போடுவோம். அதுக்குள்ள வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப கருவேப்பிலை எல்லாம் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அது ஒரு 1/4 பதத்துக்கு வரட்டும். 1/4 வாசு பதம் வந்து இந்த கண்ணாடி பதம் வந்து அதுக்கு மங்கால ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கி வர நேரம் நீங்கள் இந்த பெருஞ்சீரகமும் மிளகும் சேர்த்து இடித்த அந்த தூள், அந்த தூளை போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. வதக்கிக்கல நல்ல வாசம் அது அப்படி அந்த பெருஞ்சீரகம் மிளகும் சேர்ந்து அது அவ்வளோ சூப்பரான வாசம் ஒன்று உங்களுக்கு வரும். அந்த நேரம் நீங்கள் இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போடுங்க. இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போட்டுட்டு அதை அப்படியே நல்லா புரட்டுங்க. நல்லா புரட்டி அந்த எண்ணெயில் நல்லா கோட் பண்ணு பழட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த டர்க்கி மீட்டை சின்ன சின்னதாக வடிவாக வெட்டி வச்சிருக்கோம் நீங்கள் கவனமாக. என்னென்னா கொஞ்சம் நேரம் அவிய வேணும், கோழியை விட இது கூடுதலான நேரத்துக்கு அவிய வேணும், ஆனால் கரையாது. அதால் நீங்கள் சின்ன துண்டதெல்லாம் வெட்டலாம். அதை அப்படியே போடுங்க, சட்டிக்கில் போட்டுட்டு அதை நல்லா பிரட்டுங்க. எல்லா மீட்லேயும் இந்த பேஸ்ட் வந்து இந்த படட்டு முழுக்க எல்லாம் பட்டு அது பிரண்டா பிறகு நீங்கள் கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு அதை அப்படியே மூடி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போல் தண்ணியும் விடுங்க. ஒரு கால் கப் தண்ணி, ஒரு அரை கப் தண்ணியும் போட்டு ஒரு கப் கிளறி போட்டு அப்படியே மூடி விடுங்க. அது நல்லா வேகட்டும், நல்லா வெந்து ஒரு அளவுக்கு வரும். அது நல்லா வாசமாக இடைக்கிட ஒரு கப் கிளறி விடணும், இல்லாட்டி அது வந்து அடிப்பிடிச்சு போகும். தண்ணியை பார்த்துக்கொள்ளுங்க, தண்ணி போதாமல் இருக்குது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நீங்கள் அதை அவிக்கலாம். முடிவாக நல்லா அவிச்சு அந்த நல்லா வரட்டும். அதுக்கு பிறகு நல்லா இறைச்சி வெந்துட்டுது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் மிளகு வந்து வெந்துட்டுது என்று சொன்னால் நீங்கள் இந்த மிளகாய்த்தூள், அந்த இறைச்சி மிளகாய் குழம்பு மிளகாய்த்தூள் அதை தூக்கி போடுங்க அதுக்குள்ள. அதாவது ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து இந்த இறைச்சிக்கண்டே ஒரு ஸ்பெஷலான தூள் வடிவாக நாங்கள் அரைச்சி எடுப்போம். நல்லா வறுத்து மிளகா, மல்லி, சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாம் போட்டு நாங்கள் வறுத்து வைப்போம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக முந்திரி பருப்பு ரெண்டு மூன்றும் போடுவேன். ஏனென்றா அந்த கறி வந்து நல்ல திக்காக டேஸ்டாகவும் வரும் அந்த வாசத்துக்கு. அதுக்கு அந்த மாதிரி நான் இப்போ வறுத்து வச்சிருப்பேன். அது பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னா நட்ஸ் அலர்ஜி கிணப்பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது. அப்போ அதால் அதை நீங்கள் நட்ஸ் அலர்ஜிக்கு இருக்கிறாக்கள் பார்த்து அவாய்ட் பண்ணி அது செய்ய வேணும். இந்த அப்படித்தான் அந்த மிளகாத்தூள் செய்கிறது. நான் அந்த ரெசிபி ஒரு நாளைக்கு தாரணும் எல்லாருக்கும். அந்த மிளகாத்தூளை போடுவோம், போட்டு நல்லா கோட் பண்ணி எடுங்கோ. நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுங்கோ. வடிவா கோட் பண்ணி எல்லாம் வந்தா பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த தூள் அவியறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க. இன்னும் தண்ணியை விட்டுட்டு அது திரும்ப அடுப்ப மிதமான சூட்டில் அப்படியே அதை திரும்ப கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் போல வத்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் நீங்கள் இந்த வாசனத்தூள், இந்த வாசனத்தூளை நீங்கள் மேலால் வடிவாக தூவி அதை நல்லா அவருக்காக பிரட்டிட்டு நீங்கள் எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அந்த அவ்வளவு சூப்பரான டேஸ்டான ஒரு கிரேவி எல்லாம் சேர்ந்த மாதிரியான டர்க்கி கறி வரும். இதுக்கு நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த கடைசி இந்த வாசனை பவுடர் போட முதல் கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த தேங்காய்ப்பால் நீங்கள் விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தூளையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சுவக்கை சூட்டிலேயே அது நல்லா கறி சரியாக கொதித்து நல்லா வரும். இந்த கறியை நீங்கள் வந்து எண்ணெயத்தோடு சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். இதில் நீங்கள் கொத்து ரொட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அபாரமாக இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த கறிக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தன்மையோடு செய்யணும் நீங்கள். அவ்வளவு சூப்பராக நல்லா இருக்கும் இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால். இதுக்கு நீங்கள் இறக்கி ஆறுனா பிறகு கொஞ்சம் தீசி புளி நீங்கள் விட்டு இறக்கலாம், விட்டு பரிமாறலாம். அவ்வளவு சூப்பரான டர்க்கி பிரட்டல் கறி ரெடி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் இன்றைய நிகழ்வு டர்க்கி அதாவது பான்கோழி கறி செய்யும் முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே ப்ளீஸ் டே டே, அப்பனா கேவலமா இருக்கும்.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா அப்படி பண்ற?

பேச்சு பேச்சு பேச்சு பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் பேசினாலும் பிடிக்குது, இவர் பேசினாலும் பிடிக்குது, அவன் பேசினாலும் பிடிக்குது. விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காத இந்த மக்களும், விவசாயிகளுக்கு துரோகம் பண்ற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு

0: நெல்லுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் சுருக்கம் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தினூடாக இதோ உங்களுக்கு. இந்த வாரத்தின் மிகப்பெரிய உலகளாவிய நிகழ்வாக 250வது அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4 மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன், நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் ராணுவ அணிவகுப்புகள், விமான சகாசங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த வாரம் உலகின் பல பகுதிகளில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவானது. ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் நிலவியது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வெப்ப இலையால் 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. விஞ்ஞானிகள் இதற்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என்று கூறுகின்றார்கள். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்குகள் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அணு திட்டம், பொருளாதார தடைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. மறுபுறம் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றன. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் பிறகு மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பலர் இடிபாடுகளில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மீட்பு குழுக்களை அனுப்பி உதவி செய்து வருகின்றன. இந்த வார விளையாட்டு செய்திகளில் விம்பிள்டன் டென்னிஸ், உலகின் மிகவும் பிரபலமான டென்னிஸ் தொடரான விம்பிள்டன் 2026 அத்தியாயம் இந்த வாரம் தொடங்கி இருக்கின்றது. உலகின் முன்னணி வீரர்கள் பட்டத்துக்காக களம் இறங்கியுள்ளார்கள். 2026 பீபா உலக கோப்பையின் நாக் அவுட் சுற்றுக்கள் ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தி வருகின்றன. முன்னணி அணிகள் காலிறுதிக்கான இடத்தை பிடிக்க கடுமையான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கின்றன. பல அணிகளின் சிறப்பான ஆட்டம் வெளிப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகின்றது. இதுவரை இந்த வாரத்துக்குரிய உலக செய்திகள் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் யூடியூப் தளங்களின் ஊடாக கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்தீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும்
1: I love.

தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தகதி தக